0: கேட்டார். சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷிமாலு
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்ஹாஸ்கே சிங்ஹாசன எதிரியே சிதினா வெடி மஹல்லான் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் மார்சி எதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ.

சித்திதாக்கும் வகே மமாக்கும் என்னங்கேசு உன் சித்திதாக்கும்.